நம்பிக்கலாம் நினாங்கோர் சம்போர்ணூத்தி விஷுமப்பா ஞாம் நீ கண்ணே ஓ